0: ஜாக்ரத லய சாட்சியே நிஷ்கிரியமைன ஆத்மயுன்.
1: In the state of a dream, all the experiences that we have appear to be true.

வச்சு சப ஜெயிச்சகவச்சு சகல வித்யலு நேர்ச்சி சப ஜெயிச்சகவச்சு பூர்ணுடைரணமந்து போரவச்சு ராஜராஜை புட்டி ராஜ்யமேலகவச்சு ராஜராஜை புட்டி ராஜ்யமேலகவச்சு போக சௌபாக்யமுல் இயவச்சு ககனமந்துள்ள சுக்கலு லெக்க கொனவச்சு ககனமந்துள்ள